0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai Beats.
1: Tamil, head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: கதாஷ் ஹாப்பினஸ் ஃப்ரீக்வன்சி
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
0: This is home delivery only on Radio Suno 91.7

0: என்னடா பாட்டு, பாட்ட விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா, ஆட்ட வேணாண்டா அதுக்கு பந்தது பத்தாதுடா,
1: நடைய கட்டுன பத்தாது,
2: நடைய கட்டுன பத்தாது,
1: மேலத்தை கொட்டுன பத்தாது,
2: மேலத்தை கொட்டுன பத்தாது,
1: தாலிய கட்டுன
2: பத்தாது,
1: தண்ணி அடிச்சா
2: பத்தாது,
1: பந்திய வையுங்க பந்திய வையுங்க பந்திய வையுங்கடா பரதேசி பசங்களா.
3: ஒருடா அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறமா வெட்டுவ.

0: கதாஷ் ஹாப்பினஸ் ஃப்ரீக்வன்சி
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
0: This is home delivery only on Radio Suno 91.7 FM.

0: மார்னிங் சவாரி, இது நம்முடைய சவாரி. ஞாயிறு முதல் வியாழம் வரை ராவிலே 6 மணி முதல் மார்னிங் சவாரி. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by Shine Smarter this season with Malabar Golden Diamonds Smart Exchange. Making charges மாத்திரம் பே செய்து நீங்களுடைய பழைய 22 கேரட் சொர்ணாபரணங்கள் அது எவ்வளவு நின்று வாங்கியதாகிலும் ஸ்வாப் செய்யும் டாஸ்லிங் நியூ டிசைன்ஸுமாய்
2: in association with
3: Commercial Bank. We are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream, dream bigger.
4: And Lulu, hypermarkets, supermarkets, and department stores where the world comes to shop. Just feel like you're
5: home. Namaskaram. Njan ningalde swantham Suresh Gopi.
6: You're listening to Radio
5: Qatar's favorite FM station, Radio

0: ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜி யஷோ. ஜாயின் பண்ணிருக்கேன் ஓன்லி ஆன் ரேடியோ ஸ்னோ.
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது.
0: எல்லாரும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஜாலியா இருக்கேன். அது மட்டும் இல்லாம அடுத்த 3 மணி நேரம் வந்து நம்ம சேர்ந்து டிராவல் பண்ண போறோம். வழக்கம் போல வந்து ஃபன் ஃபீல்ஸ் அண்ட் நாஸ்ட்ராலஜி எல்லாம் கலந்து பாட்டும் ஃபேக்டுமா பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் முக்கியமா வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வேலை பார்க்குற எல்லாரும் வீக் டேஸ் ஃபுல்லா ஓடி ஓடி வேலை பார்த்து ஒர்க்கு டெட்லைன்ஸ் மீட்டிங் கால்ஸ்னு எல்லாரும் பிஸியா இருந்திருப்போம். பட் இந்த வீக்கெண்ட் ஈவினிங் தான் நமக்கான லிட்டில் மீட் டைமா எடுத்துக்கணும். அதனால நம்ம ஷோவோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ஓர வச்சுட்டு ஃபில்டர் காஃபியா ஜாலியா ஸ்மூத்தா என்ஜாய் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் வழக்கம் போல நம்ம ஷோல வந்து நிறைய காலிவுட் அப்டேட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. பல பாடல்கள் வந்து உங்களோட மனதை கவர்ற மாதிரி நான் பல விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மக்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, காரில் டிரைவ் பண்ணிகிட்டே ரேடியோ கேட்டாலும் சரி, ஹெட்செட் போட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை கிச்சனில் குக் பண்ணிகிட்டே ரேடியோ கேட்டாலும் சரி, வெல்கம் டு த கேங். ஓன்லி குட் மியூசிக் குட் கம்பெனியாக நம்ம ஷோவை என்ஜாய் பண்ண போகிறீங்க. வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸ்டே டியூன். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜே யஷோ.

0: ஆரம்பமே அட்டகாசமான ஒரு பாட்டை கேட்டு உள்ள வந்திருக்கோம். யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். மியூசிக் பத்தி பேசும்போது நம்ம இசை ஞானி இளையராஜாவை ஸ்கிப் பண்ண முடியுமா? இம்பாசிபிள். ஏன்னா இன்னும் சில வாரங்கள்ல அவரோட 83வது பிறந்த நாளை கொண்டாட போறாரு. எது 83 அப்படின்னு யாரும் ஷாக் ஆகாதீங்க. ஏன்னா ராஜா சார் பொறுத்த வரைக்கும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்றதான் அவரோட பாலிசி. ஏன்னா 50 வருடங்கள் சினிமால இருந்து ஆல்ரெடி 8600 பாடல்களுக்கு மேல கம்போஸ் பண்ணியிருந்தாலும் தலைமை இன்னைக்கு வரைக்கும் வந்து ஃபுல் பிஸியா கம்போஸ் பண்ணிட்டே தான் இருக்காரு. அப்படிப்பட்ட இசை ஞானி லெஜண்ட் இளையராஜாவோட அடுத்த படம் என்னன்ற டவுட் உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கும் இல்லையா? அந்த அப்டேட் தான் கொடுக்க போறேன். தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி ப்ராமிசிங் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட அடுத்த படம், அவரோட 10வது படத்துக்கு மியூசிக் போட போறாரு இசை ஞானி இளையராஜா. என்னது அப்படின்னு நானும் ஷாக் ஆகிட்டேன்னா, கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் பேட்டை, ஜெகமிதந்திரம், ரெட்ரோ மாதிரி ராவான படங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. அவர் எப்படிங்க ராஜா சார் கூட காம்பினேஷன்ல ஒரு படம் பண்ண போறாருன்னு டவுட் உங்களுக்குலாம் வரும் இல்லையா? பட் இந்த கதைக்கு வந்து ராஜா சார் தான் கரெக்டா இருப்பாருன்னு நம்பிக்கையா சொல்லியிருக்காரு சுப்ராஜ். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து ஆல்ரெடி ராஜா சார் கம்போஸ் பண்ணிட்டாராம். ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து ஒரு செப்பரேட்டான ஆல்பமா ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு ராஜா சாரே சொல்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே வந்து படத்துக்கான ஒரு ஹைப் வந்து பயங்கரமா கிரியேட் ஆகிட்டே போகுது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் படம் ரிலீஸ் ஆகும்போது. எல்லாத்துக்கும் மேல நம்ம டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இருக்கார் இல்லையா, அவருக்கு ராஜா சார் கூட படம் பண்றது வந்து பல நாள் கனவா. ஸோ அந்த நாள் பல நாள் கனவு வந்து நீங்க நிறைவே இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அண்ட் இது வந்து அவருக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா டைரக்டர்ஸ்க்குமே ஒரு கனவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: என்னுடைய கேட்பதற்காக இறைவன் அவர்களை ஏற்கனவே டியூன் செய்து வைத்து விட்டான்.
0: முக்கியமா நம்ம கனவுகளுக்கு வந்து எக்ஸ்பயர் டேட் கிடையாது, அதே மாதிரி நம்ம பேஷனுக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாது. ஸோ மக்களே முயற்சி பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா ஒரு நாள் அது வந்து உங்களை தேடி வரும். இப்படிப்பட்ட இளையராஜா வைப்ஸ்ல நம்ம ராஜா சார் பாட்டை நம்ம ஷோல கேட்க போறோம். கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ ஆர்ஜே யஷோ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ லிசனிங் ஃபில்டர் காஃபில. நான் அவங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணியிருக்கேன். காலிவுட் டாக்கீஸ்ல வந்து எல்லா புதுப்படத்தையும் பார்த்துட்டு ப்ரோ, தியேட்டர்ல போய் பாக்குறதுக்கு ஒரு புதுப்படம் கூட கிடையாது தமிழ் சினிமாலன்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டோன்ட் வரி. கொஞ்சம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் கேரளா போனோம் அப்படின்னா அங்க சேட்டன்ஸ் நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு செம்ம ஃபன் ஆக்ஷன் படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட பேர் வந்து அதிரடி. இந்த படத்துல வந்து நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்டாரிங் டொவினோ தோமஸ் அண்ட் பசில் ஜோசப்.
1: இது சாதாரண அடி இல்ல.
0: யூஸ்வலி சினிமாவில் ஒரு காலேஜ் படம்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஃபைட்டு, கல்ச்சரல்ஸ், லவ்னு ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டாக தான் இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. அண்ட் முக்கியமாக அந்த படத்தோட கதையுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சைடில் வந்து காலேஜில் இருக்க ஒரு இன்னசென்டான பசங்களோட கேங்கு, இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோமர் ரவுடி டர்ன் டு சிங்கர் மாதிரி, அதுவும் இந்த மாசான பில்டப்லாம் போட்டு என்ட்ரி கொடுக்குற டொவினோ தோமஸ்னு பல சுவாரஸ்யமான ட்விஸ்ட்லாம் உள்ளே இருக்குது. இந்த படத்தோட கதையை நான் ஃபுல்லாக இங்கேயே சொல்லிட்டேன் அப்படின்னா காசு போட்டு படம் பண்ண ப்ரொடியூசர் வந்து என்னை தேடி வந்து வெட்டுவார். அதனால் மக்களே எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த படத்துலயுமே காமெடி, சாஸ், எமோஷன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்காக வந்து பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பக்காவான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸ்டே டியூன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜி அசோக்.

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபில. நான் ஆர்ஜே அசோக் ஜாயின் பண்ணியிருக்கேன். காலிவுட் தமிழ் சினிமா எங்கெங்க போயிட்டு இருக்கு, ஒரு நல்ல தமிழ் படமே ரிலீஸ் ஆக மாட்டேன். ரிலீஸ் ஆகிற படமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரேஜாக தான் இருக்குன்ற மாதிரி பல பேர் புலம்பிகிட்டே இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போலாம் வந்து திரைப்படங்களை விட ஆடியன்ஸோட டேஸ்ட் வந்து மாறி போச்சு. ஏன்னா முன்னாடிலாம் ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒரு இன்ட்ரோ சீன், ஃபைட்டு, அஞ்சு பாட்டு, இது இருந்தால் போதும் படம் ஹிட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பீப்புள் வாண்ட் எமோஷன், ரியலிசம், சர்ப்ரைஸ்னு எல்லா விஷயங்களையும் ஒன்றா கொடுத்த கூட ஏதோ ஒன்று வந்து குறையுதுன்ற மாதிரி அந்த படத்தை பார்க்குறாங்க. பட் அது அவங்க தப்பும் கிடையாது. ஏன்னா அந்த ஓடிடி ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஷாப் ஆகிட்டாங்க. ஒரு சீன் சினிமாவில் ஃபேக்காக இருந்தால் கூட இமீடியட்டாக வந்து மீம்லாம் கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு தாக்குறாங்க. ப்ரொடியூசரும் டைரக்டரும் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிடவே கூடாதுன்ற அளவுக்கு கழிவு ஊத்தினாலும் அட் த சேம் டைம் ஜெனிவினா ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகும்போது அதை கொண்டாடவும் மறக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம ஆடியன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் திங் அபவுட் சினிமான்னு கூட சொல்லலாம். ஸோ மக்களே, ஒரு சினிமாவோட லாங்குவேஜ் எது வேணா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியே டிஃப்ரெண்டாக இருக்கலாம், பட் ஒரு நல்ல சினிமா வந்து கேன் கனெக்ட் டு எவ்ரிபடி இன்ஸ்டன்ட்லி. அதுதான் த பியூட்டி ஆஃப் சினிமா இல்லையா? அதனால நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா நமக்கு ஸ்பெஷலி இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு சினிமான்றது சினிமாவை தாண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி வந்து நமக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஹோம் சிக்னஸுக்கே மெடிசின் கூட சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, சொந்த ஊரில் ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணுற நமக்கு அந்த வீக்கெண்ட் நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இந்த பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் ஓப்பன் பண்ணி ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்து ரசிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் தான் ஒரு மினி ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். அதனால திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸ்டே டியூன், ஃபில்டர் காஃபியில் நான் உங்க ஆர்ஜே அசோக்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபில நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். வெதர் ரொம்ப சூடா இருக்கு, அதனால மக்களே தயவு செஞ்சு தண்ணி குடிங்க, ஆரோக்கியமா இருங்க. இந்த சூடான கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி காலிவுட்லயுமே ஒரு சூடான டாக் போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா அந்த தமிழ் சினிமாவில் வந்து பயங்கரமான கிளாஷஸ் வரும். எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி, கமல், தலா, தளபதி. இப்ப தளபதி வந்து வேற டியூட்டியில பிஸியா இருக்கறனால தலா வந்து தனியா மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் இப்போ தனுஷ் வாசஸ் சிவகார்த்திகேயன் கிளாஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா, இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து இவங்க ரெண்டு பேரோட படங்களும் ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஸோ மக்களே, இந்த வருஷம் ஒரு டபுள் தமாக்கா கொண்டாட்டம் தீபாவளிக்கு வந்து ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கே தெரியும், சிவகார்த்திகேயனோட சேயோன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம். இந்த படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. சேம் டைம் தனுஷோட 55வது படம். இந்த படத்தோட அப்டேட் மட்டும் பயங்கர மாசா இருக்கு. ஏன்னா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறது வந்து ராஜ்குமார் பெரியசாமி. அண்ட் இந்த படத்தில் நடிக்கிறவங்க தாங்க பயங்கரமான ஹைலைட்டட் காம்பினேஷன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மலையாளம் சினிமாவோட லெஜண்ட் மம்முட்டி சார் இந்த படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அட் சேம் டைம் ஹீரோயின் லைனப்ல வந்து சாய் பல்லவி ஒரு பக்கம், ஸ்ரீலீலா ஒரு பக்கம், இந்த மாதிரி டபுள் ஹீரோயின் காம்பினேஷனோட ஒரு தனுஷ் படம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வரப்போற தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் ரெண்டு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனாலும் காலிவுட் ஃபேன்ஸுக்கு வந்து காம்படிஷனை தாண்டி ஒரு பயங்கரமான கொண்டாட்டமா இருக்க போகுது. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை பத்தி நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் டூப்பர் பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸ்டே டியூன், இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி.

0: മനം നിറയ്ക്കുന്ന ബിരിയാണിയും സ്പെഷ്യൽ ഡിന്നർ ഐറ്റംസും ഒപ്പം വിശാലമായ ഫാമിലി ഡൈനിങ് സ്പേസുമായി ബി എം ആർ പഴവ വില്ലേജ്.
1: The biggest jewelry festival is now happening at Joyalukkas. Joyalukkas il gold and diamond jewelry purchase cheyumbol save cheyam 40% on making charges. ee offer 2026 june 13 vare maatram. ningalude aduthulla Joyalukkas store innu thanne sandarshikku.
2: Joyalukkas, world's favorite jeweler.
3: Grow your brand across Qatar's key audiences. Connect with Hindi listeners on Radio Olive 106.3 FM, Malayalam audiences on Radio Suno 91.7 FM, and Arabic listeners on Tetkar 107.4 FM. On-air visibility supported by performance-driven digital marketing campaigns. Simple, effective, integrated. Call 3009-1063 or 3082-1063.
4: Hi, I'm Pooja Chichiana.
5: You're listening to
4: Radio Suno 91.7.
6: വെൽക്കം ബാക്ക്. ഇത് റേഡിയോ സുനോസ് ഫിൽട്ടർ കോഫിയില അവங்க ആർജെ യശോ ടാക്ക് பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் சினிமா அப்டேட் நிறைய பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் பல ஹீரோக்கள் புதுசு புதுசா வந்தாலும் ஒரே ஒரு ஹீரோ மட்டும் பல தலைமுறைகளை அப்படியே கால்மேல கால போட்டு சிம்மாசனத்துல உட்காந்து எல்லாரையும் அப்படி சிரிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.
7: பராசக்தி ஹீரோடா
8: சிவாஜி.
7: பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல,
6: பேரை கேட்டாலே சும்மா அதிர்தலன்ற மாதிரி இருக்குல்ல. ஆமா, அவரோட அடுத்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா அவரோட அடுத்த படமான 173rd பிலிம் வந்து யாரு டைரக்ட் பண்ண போறா அப்படின்ற கேள்வி இப்ப வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குன்னு சொல்லலாம். இனிஷியலி பிளான் பண்ணியிருந்த டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் விலகிற மாதிரியான டாக்ஸ் வந்து படிப்பட்டு இருக்கு. அதனால அடுத்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா அஸ்வந்த் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. யார் இந்த அஸ்வந்த் மாரிமுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன டிராகன், அப்புறம் அந்த ஓமை கடவுளை அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி லவ் ஃபீல், அப்புறம் அந்த மாடர்ன் ஸ்டோரி டெல்லிங் வச்சு ஒரு படம் பண்ண டைரக்டர் வந்து எப்படி சூப்பர் ஸ்டார் வச்சு மாசான ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா, இது அவருக்குமே ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கு போகுது. சோ மக்களே, இந்த காம்பினேஷன் மட்டும் செட் ஆனா நம்மளாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல போய் சூப்பர் ஸ்டார் படத்தை வந்து விசில் அடிச்சு பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையும் நினைக்கிறேன். அண்ட் பொறுத்திருந்து பாக்கலாம். பட் ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, சூப்பர் ஸ்டார் படத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த டைரக்டர் யாருன்னு தெரியாது. ஸோ ப்ராஜெக்ட் நேம் மாறலாம், டைரக்டர் மாறலாம், பட் ரஜினியோட எனர்ஜி மட்டும் மாறவே மாறாது. அதுதான் வந்து ரஜினிசம். ஸோ இதே எனர்ஜியோட அடுத்து ஒரு சூப்பர் ஸ்டார் பாட்டையும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஸ்டே டியூன்ட் இன் தி ஃபில்டர் காஃபில. நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ.

பேக் டு பேக் ரெண்டு பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ஷோக்ல வந்திருக்கோம். வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் வீக்கெண்ட் ஷோ ஃபில்டர் காஃபில நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். நம்ம காலிவுட் மாலிவுட்லாம் தாண்டி இந்திய சினிமாக்களை தாண்டி உலக சினிமாவில் கூட இந்த நிறைய ஹீரோஸ் வந்து பைக்கு கார்லாம் ஒட்டி ஸ்டன்ட் காமிக்கும் போது நாமளும் அதை பார்த்து கைத்தட்டி ரசிச்சிருப்போம் இல்லையா. பட் இங்க ரியல் லைஃப்லயே ஒரு ஹீரோ ஃபுல் ஸ்பீடில் கார் ஓட்டி இப்போ கலக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி பேச போகிறேன்ட்டு. கடந்த வாரங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஷோவை கலக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோ ஏகே எனும் அஜித் குமார். அண்ட் உங்களுக்கே தெரியும் பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக சினிமாவுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு தலை வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேசிங்கில் பயங்கர பிஸியாக இருக்காரு. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து மாஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அப்படிப்பட்ட கார் ரேசிங் ஜேர்னியவே ஒரு சினிமாவாக எடுத்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நிறைய தலை ஃபேன்ஸ் நிறைய பேர் இயங்கிட்டு இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ், அதாவது தல அஜித்தோட ரியல் லைஃப் கார் ரேசிங் ஜேர்னியவே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபார்ம்ல கொண்டு வர போறாங்களாம். இந்த டாக்குமெண்ட்ரியை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஏஎல் விஜய் அண்ட் மியூசிக் பை ஜி வி பிரகாஷ் குமார். அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரியோட டைட்டிலுமே மாஸா இருக்கு, கிளாடியேட்டர்ஸ். எப்படி பேரை கேட்டோடனே ஏகே அஜித் குமார் மாதிரி மாஸா கெத்தா இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டாக்குமெண்ட்ரியை வந்து இந்த மாதம் தல அஜித் சாரோட பர்த்டேக்கு ரிலீஸ் பண்றதா இருந்தாங்களாம். சில பல காரணங்கள் காரணமாக அது வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டாக்குமெண்ட்ரியோட ஃபுல் ரன்னிங் டைம் வந்து 1 hour and 45 minutes சொல்றாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், எல்லா தல ஃபேன்ஸும் போய் இந்த டாக்குமெண்ட்ரியை போய் ஒன்னா உட்காந்து தியேட்டர்ல பார்க்கும்போது அப்படியே அந்த கிரௌட் ஃபுல்லா சைலண்ட் ஆகி டார்க் ஆனதும் என்ஜின் சவுண்ட் ஸ்டார்ட் ஆகி ஜி வி பிரகாஷ்குமார் மியூசிக்ல ஏகே அஜித் சார் அப்படியே ஹெல்மெட்டோட நடந்து வரும்போது எப்படி மாஸ்டர் இருக்கா. எஸ், ஒரு மஜாவான ஒரு படம் வாழ்ந்தவேன்றது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ஸோ படம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் டூப்பர் பாட்டு வந்துட்டே இருக்கு, இந்த ட்ராகை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபில நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எந்த பக்கம் போனாலும் சூர்யா ஃபேன்ஸ் கருப்பு கருப்புன்னு ஒரு பாட்டை போட்டு சூர்யா சாரை மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது காலிவுட்லயே த ரியல் கம்பேக் ஸ்டோரின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து சூர்யாவை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒன் டைம்ல வந்து சாக்லேட் பாய் கேர்ள்ஸோட ஃபேவரட் அண்ட் லவ் ஸ்டோரி கிங்கா இருந்த சூர்யா அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் ஹீரோவா மாறி இன்னைக்கு கருப்பு திரைப்படம் மூலமாக பாக்ஸ் ஆபீஸ் பீஸ்டா மாறிருக்காரு. ஆனஸ்டா சொல்லணும்னா நம்மள மாதிரி 90s கிட்ஸுக்கு சூர்யா ஒரு ஆக்டர் தாண்டி ஒரு எமோஷன். ஏன்னா ஸ்கூல் டைம்ல வந்து முன்பேவா பாட்டுலாம் கேட்டு ஃபீல் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு சிங்கம் 1 2 3 அப்படின்னு நிறைய டயலாக் எல்லாம் பேசி பிராக்டிஸ் பண்ணிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி எல்லா ஃபேஸுக்கும் ஒன் சூர்யா மெமரி கண்டிப்பா இருக்கும். பட் சினிமான்றது வந்து ஒரு ஜேர்னியை தாண்டி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி, எப்ப எது நடக்கும்னே தெரியாது. சில சமயங்கள்ல வந்து நல்ல படங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஓடாது, அதனால வசூலுமே பெருசா இருக்காது. பட் இந்த வருஷம் வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு ரியல் கம்பேக்கா அமைஞ்சிருக்கு. காரணம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன கருப்பு திரைப்படம் தியேட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோமை கிரியேட் பண்ணிருக்கு. மொத்தமாக 200 crore 200 க்ரோஸை தாண்டி இந்த படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. சூர்யா ஃபேன்ஸ் ஃபைனலி ஹாப்பி ஆயிட்டாங்க. அண்ட் முக்கியமாக சூர்யா சாரோட கெரியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பல தோல்வியான படங்களுக்கு மத்தியில் ஒரு லாங் வெயிட்டுக்கு அப்புறமா ஒரு சிறப்பான கதை அமைஞ்சிருக்கு. ஸோ மைடியர் மக்களே, இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா நெவர் அண்டர் எஸ்டிமேட் கம்பேக் ஸ்டோரி. நம்ம லைஃப்ல கூட இப்படிதாங்க, சம்டைம்ஸ் வந்து லாங் வெயிட் லாங் ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் ஒன் ரைட் மூமெண்ட் எல்லாத்தையும் மாத்திரும் இல்லையா. அந்த ரைட் மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க, வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சூப்பர் பாட்டு ஆன் த வே. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணியிருக்கேன். மை டியர் மியூசிக் லவர்ஸ், என் காதுக்குள்ள வந்து ரொம்ப நாளா ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்குங்க. அதாவது ரீசெண்டா ரிலீஸ் ஆன நைட்டானா கனவுல வாரதிய பிரைட்டானா யோசிக்கிற உன்ன பத்திய
1: மண்டையில படி பொண்ணு ஏறலடி அழகுல
0: அப்படிலாம் வந்து பாட்டு பாடி உங்களை வெறுப்பேற்ற மாட்டேன். பட் ஒன் திங், இந்த பாட்டு முட்டை கலக்கி ஃப்ரம் த மூவி யூத், கம்போஸ்ட் பை ஜி வி பிரகாஷ். குமார் இந்த பாட்டை பாடியிருக்காரு கென் கருணாஸ். எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கும்போது இந்த பாட்டை பாடுறேன்னு கேட்டீங்கன்னா சம்மந்தம் இருக்கு. இன்னைக்கு இந்த பாட்டு வந்து யூடியூப்ல 175 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணி தூள் கிளப்பிட்டு இருக்கு. நிஜமாவே பிக் சல்யூட் டு ஜி வி பிரகாஷ்குமார். ஏன்னா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது 1 ரூபாய் கூட காசே வாங்காம ஃப்ரீயா கம்போஸ் பண்ண ஒரு படத்துல இருந்து ஒரு பாட்டு இன்னைக்கு வந்து குளோபல் லெவல்ல 175 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி டபுள் தமாக்கா சந்தோஷமா இருந்திருக்கும். பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்னு நினைச்சிருந்தாருன்னா மேபி கம்போஸ் பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஜோக்ஸ் பாட், இந்த பாட்டை வந்து நீங்கள் எப்போ கேட்டாலும் ஒரு மாதிரி வைப்பை கிரியேட் பண்ணுங்க. காரில் லாங் ட்ரைவ் போனாலும் சரி, இல்லைனா வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் சரி, இந்த பாட்டு கேட்டு பாருங்க, ஒரு மாதிரி ஜாலியான வைப்பை கிரியேட் பண்ணும். அப்படி ஒரு வைப்பை நம்ம ஷோலையும் கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ட்ரெண்டிங் சாங் ஆஃப் த டே முட்டை கலக்கி பாட்டு. ஆன் த வே பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன், நிறைய பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஆன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு

0: இந்த வாரம் வீக்கெண்ட் அதுவுமா நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த சினிமாக்கு டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருப்பீங்க இல்லையா? அதனால இந்த வாரம் ரிலீஸ் ஆன டாப் 5 மூவிஸ் ஆஃப் த வீக் என்னன்னு பார்க்க போறோம். அட் நம்பர் 5ல இருக்க படம் 29. ஹீரோ சத்யாவுக்கு வயசு 29. ஒரு 29 வயசு பேச்சுலர் வாழ்க்கையில எப்படி முன்னேறலான்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும் போது ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸ்லோலி ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு லவ் டெவலப் ஆகுது, அதான் அந்த திரைப்படம். ஸோ கப்பலா போய் பார்த்து ஒரு ஃபீல் குட் மூவி தேடினீங்க அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. நம்ம லிஸ்ட்ல எட் நம்பர் 4ல இருக்க படம் சட்டென்று மாறுது வானிலை. டைட்டில் கேட்கும் போது தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு ரொமான்ஸ் டிராமா படம். இந்த மூவியில வந்து இந்த லவ்ல இருக்க எமோஷன்ஸை ரொம்ப சாஃப்ட் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் லவ் ஒரு செகண்ட் சான்சஸ்னு பேசிக்கலி நம்ம நைட் டிரைவ் பண்ணும்போது கார்ல கேட்குற பாட்டு மாதிரி படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்க படம் எல்லாருக்கும் பிடிச்ச மோஸ்ட் பைட்டட் திருஷ்யம் 3. சினிமா ஃபேன்ஸ், ஒரு குடும்பத்தை காப்பாற்ற ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் போகலான்னு கேட்டீங்கன்னா ஒரே ஆன்சர் தான் சார், ஜோஜ் குட்டி சார். இப்படி ரெண்டு முறை போலீஸையும் லோயையும் கன்ஃபியூஸ் பண்ணி ஆடின அந்த மைண்ட் கேம் தான் இந்த திருஷ்யம் 1 and 2. இப்போ தேர்ட் சாப்டருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. சீக்ரெட் என்னன்னா இந்த கேஸ் இன்னும் முடியல, பழைய நிழல்கள் மறுபடியும் திரும்ப வருது. என் படத்தில் ஒவ்வொரு சினிமே உங்களோட ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சைக்கோலாஜிக்கல் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நமக்குலாம் ரொம்ப பிடிச்ச மோகன்லால் சார் திரும்ப வாராரு. அட் திஸ் டைம் த கேம் இஸ் பிகர் அண்ட் டார்க்கராக இருக்க போகுது. அண்ட் திருஷ்யம் 3 இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படத்துலையாச்சும் உண்மை வெளியே வருமா இல்லை ஜோஜ் குட்டின்னு ஒரு மாஸ்டர் மூவ் பண்ண போகிறாரு அப்படின்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல எட் நம்பர் 2 செகண்ட் பிளேஸ்ல இருக்க படம் மூவி நேம் கருப்பு. திஸ் ஒன் இஸ் பியூர் கம்பேக் செலிப்ரேஷன் ஃபார் சூர்யா ஃபேன்ஸ். என்ன மாசான சீன்ஸ் எமோஷனல் கனெக்ட்னு சோஷியல் மீடியா ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்க படம் தான் கருப்பு. லாங் டைம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சூர்யா ஃபேன்ஸுக்கு ஃபைனலி நம்ம தலைவன் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிஜமாவே இந்த படம் வந்து நல்லா இருக்கு. இந்த லாஜிக்கல் திங்ஸ் எல்லாம் வந்து கலட்டி வச்சுட்டு போய் இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனலி இந்த வாரத்தோட வின்னர் த வீக்ஸோட நம்பர் 1 மூவி பார்த்தீங்கன்னா அதிரடி. சினிமா லவர்ஸ் வெல்கம் டு த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் கேம்பஸ் எவர்ன்ற மாதிரி ஒரு தடை செய்யப்பட்ட காலேஜ் ஃபெஸ்டிவல் திரும்ப ரிவைவ் ஆகுது. ஆனால் இது ரிவைவலா இல்லை ரிவல்ரியோட எக்ஸ்ப்ளோஷன்ன்றதான் படம். ஒரு பக்கம் சாம் குட்டி பெசில் ஜோசப்பும் இன்னொரு பக்கம் ஸ்ரீகுட்டன் டுவினோ தோமஸும் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கிளாஷ் ஆனாலும் காலேஜ் லைஃப் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி மாற்றுறாங்க. காமெடி ரொமான்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபைட்னு எல்லாமே ஒரு ஹை வோல்டேஜ் கேம்பஸ் அந்த படத்தில் இருக்கு. ஸோ மக்களே இதுதான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன டாப் 5 மூவிஸ் ஆஃப் த வீக். ஸோ ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் இன்றைக்கே டிக்கெட் புக் பண்ணி ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பாட்டு ஆன் த வே, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன் இது ஃபில்டர் காஃபி, நான் உங்கள் ஆர்ஜி யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சனம். கேட்டு கேட்டு
1: ஒரு பெண்ணு மேலே கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பட்டே ஞான் ஞான் சேட்டே மாறி

வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யசோ ஜாயின் பண்ணிருக்கேன். ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு மியூசிக்கல் ட்ராக் ஆரா 10க்கு 10. இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் இந்த பாட்டில் பெருசாக எதுவும் இல்லைனா கூட ஒரு மாதிரி இந்த மியூசிக் வந்து பயங்கர வைப்பை கிரியேட் பண்ணல. அண்ட் நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடி ரீல்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. நானும் அந்த பார்த்து லைக்லாம் பண்ணியிருக்கேன். நம்மளாம் வந்து கடைசி வரைக்கும் லைக் மட்டும் தான் பண்ண முடியும். எப்போ ஜோடியாக சேர்ந்து ஆட போகிறேன்னு தெரில, பட் பரவாயில்ல. இந்த மாதிரி யூத் ஆடியன்ஸுக்கு செம்ம ஃபேவரட்டான மீசையமுருக்கு 2 இந்த படத்துல இருந்து ஒரு மாசான அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்பவே ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பெஷலி ஹிப்ஹாப் தமிழா பாட்டை கேட்டாலே ஜிம்முக்கு போனாலும் சரி, பைக் ஓட்டிட்டு போனாலும் சரி, இல்ல கார்ல லாங் டிரைவ் போனாலும் சரி, பேக்ரவுண்ட்ல ஒரு மோட்டிவேஷன் பாட்டு வேணும்னா கண்டிப்பா அந்த ஒரு பாட்டு வந்து ஹிப்ஹாப் தமிழா ஆதி பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நவ் மச் வெயிட்டட் 3rd single ஃப்ரம் மீசையமுருக்கு 2 ரிலீஸ் பண்ணிருக்காங்களா. ரிலீஸ் ஆன உடனே ரீல்ஸ் மேக்கர்ஸ்க்குலாம் ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கும். அடுத்து என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடலான்ற மாதிரி ஒரு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ மீசையமுருக்கு 2 படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, நீங்களும் ரீல்ஸ் எல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா ஆதினா பாட்டுனாலே யூத்தோட பல்ஸ் தெரிஞ்ச மனிதர், பீட்டு போட்டா ஆட்டோமேட்டிக்கா டான்ஸ் ஆடும் பாடி. அண்ட் இந்த மாதிரி பாட்டையும் கேட்கலாம். அதே மாதிரி மீசையமுருக்கு 2 படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க, படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸ்டே டியூன்ட் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜி யசோ.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே. ஒரு பக்கா தமிழ் ஃபில்டர் காஃபிய குடிச்சு முடிக்க போற நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டும் ஃபேக்டுமா மாஸ் காமெடிலாம் கலந்து பல சினிமா அப்டேட்டை வந்து நீ கொடுத்துருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒரு சினிமா ஹிட் ஆனாலும் ஃப்ளாப் ஆனாலும் அடுத்த வாரத்துக்கான புதிய ஸ்டோரிஸ் கண்டிப்பாக ரெடியாக இருக்கும். நம்ம வாழ்க்கை மாதிரி தாங்க, ஆல்வேஸ் அடுத்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ரிலாக்ஸ் பண்ணுங்க, என்ஜாய் த வீக்கெண்ட், கீப் இட் சிம்பிள், கீப் இட் ஹாப்பியாக, ஜாலியாக இருங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நம்ம ரேடியோ சுனோவோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, இதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம் ப்ரோ. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதே உங்களுக்காக தான். ஸோ மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்ஜி யஷோ, சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃபில்டர் காஃபி ஆன் ரேடியோ சினோ. கேட்டு கேட்டு குட்டு கூடாம்.

0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Texas. Radio Suno 91.7 FM.
1: Qatar's happiness frequency.
2: Now available on Uridu TV channel number 911.
1: நீங்களோட ரூட்டில் கூட்டுண்டு ரிலாக்ஸ் அண்ட் ரீசார்ஜ் வித் 917 ஈவினிங் பவர் அப் யோர் ஈவினிங்ஸ் வித் 917 ஈவினிங்ஸ் ஞாயிறு முதல் வியாழம் வரை வைகிட்டு 5 மணி முதல்
3: Joy Alukas 917 evenings
4: presented by Joy Alukas world's favorite jeweler
5: Joy Alukas il gold and diamond jewelry purchase cheyumbol safety up 40% on making charges powered by
6: Khatarine Arabic Mandiyude best destination Zamzam Mandi Mandi Madbi Madfood Madgood thodangi authentic Arabic cuisine de ruchi ariyam call 4000 1707
7: in association with
8: Commercial Bank your future grows when your savings grows save more Dream bigger. Win up to 5 million riyals with Commercial Bank.
9: Foldable chairs, picnic balls, thudagi, nigalude outdoor camping inum, barbecue sinum, avashyamayathellam oriki.